குதிரைக்கு வருகை ஆத்து கும்பி பூட்டி மேல பிண்டை உத்தல்லாடுகை பிண்டி உத்தல்லாடுகை ஆடுகை உள்ளி உயிலாடுகை பெறும் கொச்சாடுகை பிண்டை உத்தல்லாடுகை பாத்தி பாத்தி லாடுகை தோடி தோடி மா